உரகா பலத்த தரங்க காரி வதேக்கு வெந்தனிய சமக கம்ட ராட்டன்ட நோவட்ட அஹின்னு கயான்ன பிந்துவை ஹத்சிய ஹயாயும்.

பட் யாலோனே ஹவுஸ் எக்காய் வினாடி தீஸ் துணாய் லக்கனகி ரஷ்மி ஆகின இன்ன யாலோடிக்கு லசனட் கது குறகான ஹதந்தி லங்கா வட்டேம ரட வட்டேம இன்ன நீத ரட வட்டேம இன்ன லோகே வட்டேம இன்ன லக்கன ஆதரே கிரன அப்ப யாலோ தே கது குறகான ஹதந்தி முலிம்ம கேன ஹதானே உபாந்தின சுப பெதுமா கேகல்லே சோனாலி ஆகின நீதின் கேகல்லே சோனாலி யாகி தாத்தகி உபாந்தினே வெனுவென் விஷ் கரானே கிள மெசேஜ் எக்கக் தாலா தீனோ சமன் சந்தன தாத்தகி நம யா தாத்தர கொடாக் ஆதரே கியன்னு கீல தீனோ இதின் தாதகி உபாந்தினே சமரன் சோனாலி வகேம அத உபாந்தினே இதின ஹெமோட்டம ஒன்ன உபாந்தின சுப பெதுமா அப்ப ஏகது குறான ஹதான் இதின் திகட்டும திகட்டும லக்கன ஹாகின இன்ன கீல தமாயி கியன்னு தியன்னே ரைட் ஏ வகேம மாஷி மாஷி தினியாயங்க அப்படி மெசேஜ் எக்காக் தாலா திப்பா ஐயே கெதிர கட்டியாய் ஹெமோமாய் எக்கத்து கர கான்ன கீல ஏ வகேம தவ அப்பிட பிந்துவாய் ஹதாய் பிந்துவாய் துணாய் அணு துணாய் பாய் அணு துணாய் ஹத்தட மெசேஜ் கருப்பு யாலு அத்தரே லசன செஷன் எக்காக் கோனி கீல பிரியங்கா பலிப்பான நூற இந்தல அப்பிட மெசேஜ் கரலா தியனம் ஏ வகேம தவ கவுதி இன்னே சுப தவசக் ரணில் புத்தா லக்கன கிரஷ்மி சத்தினி பேக்கரி கொட்டாவே கட்டி மின்னோ லோகுப சுகுல் பொடி பஸ் வருண லக்ஷ்மி மிஸ் திஸ்ன மிஸ் மதுசங்க ஜகத் கட்டி மின்னோ கிளி ஜெய மாமட்டு மெசேஜ் தீனோ ரைட் ஏ வகேம கிரேட்ஃபுல் பியோன் வேர்ட்ஸ் இது பாஸ் கவுது மெஹிம டேவிஸ் கேவன் டேவிஸ் எத்தகொட்ட சுரங்க ஜிங்கிள் எத்தகொட்ட ருக்மால் டேமியன் ஹை நுவான் நிரோ கிளெமண்ட் ரவி சுரு பிரியனா துதே குமார் கட்டியம் இன்னோ கீழ தமாயிக்கியே கட்டியா திகது குறைகான கீழே வகேம சுந்தர செந்தே காதரணி ஒப்பிட்ட மேலா வத்சமக இகது என்ன மாத்திலே ரமுதுகும விஹெச் கொட்டுவே கெதிர லசன கீதை கிட்ட மாவா திகது குறைகான கீழ ரமுதுகும மித்ருக்கெல்ல சம்பந்த கிரகான கீழ தமாயி யா மெசேஜ் தால தியன்னே ஹரி அப்படி கூட காதரே இலக்காண்டட்டு கீழ தீனம் මේ කවුද එහෙම කියන්නේ non stop music එකක් දෙන්න කියලා තිනවා සුබ දහවලක් වේවා මම සිතිජ from Italy සිතිජ ගුණසේකර අපේ සිතිජ යාළුවා නේද හරි සිතිජ ඔන්න ගෙදර කට්ටියත් එක්කම එකතු කරගන්නම් right ඊට පස්සේ සුබ දහවලක් මාවත් සින්දු කර එකතු කරගන්න බරෝදල් පොල එල්.එස්. ප්‍රනාන්දු අපි වහගෙන ඉන්නෝ එල්.එස්. ප්‍රනාන්දු ඔයාවත් එකතු කරගන්න right තව කාරණයක් තියෙනවා මේ ඊජි අනුර පුස්සල්ලාව BF ජනපදයේ අනුරවත් එකතු කරගන්න අනිතක තමයි ඔයා මැසේජ් එකක් දානකොට ඔයාගේ ෂොප් එකේ නමින් නෙවෙයි ඔයාගේ නමින් දාන ඔයා ඉන්න තැන ඉඳන් දාන. එතකොට අපිට ඔයාව කියන ලේසි ඔයාව ආදරය කරන 100ක්ගේ නම් කිව්වත් අපි ආව එකතු කරගන්නවා. ඒ නිසා ඔයා ඉන්න තැනත් එක්ක ඔයාගේ නම දැම්මනම් ඔයාගේ රික්වෙස්ට් එක හැමදෙත් නැත්නම් ඔයාගේ ඉල්ලීම අපි ඉක්මනටම ඉක්මනටම ලබා දෙනවා. රයිට් යාළුවනේ එහෙමනම් ඉතින් ඉක්මනටම යන්න හදන්නේ ඊළඟ සෙෂන් එක අහන්න. ඒ අතරේ ඔයාට පුළුවන් ඔයා ඉන්න තැනක ඉඳලා මට මැසේජ් එකක් කියන්න. බිඳුවයි හතයි බිඳුවයි තුනයි අනු තුනයි පහයි අනු තුනයි හතර ලංකාවේ ප්‍රසංග වේදිකාවේ ඔය ආදරය කරන රිද්මය ඔය ආදරය කරන බෑන්ඩ් එක ඔය ආදරය කරන කටහඬ ඒ හැම එකකම සජීවී ප්‍රසංග අපි ළඟ තියෙනවා අවුරුදු ගානක සජීවී ප්‍රසංග අපි ළඟ තියෙනවා ඒ නිසා ඔය ආස සෙෂන් එක මෙන්න මේ ගායකයාගේ වෙන්න පුළුවන් මෙන්න මේ සංගීත කණ්ඩායමේ වෙන්න පුළුවන් අන්න එහෙම ආස සෙෂන් තියෙනවා නම් අපින් ඇහුන් නැති සෙෂන්ස් තියෙනවා නම් ඔයාට පුළුවන් මැසේජ් එකක් දාලා අනේ මට මේ බෑන්ඩ් එකේ මේ සෙෂන් එක දෙන්නකෝ මේ බෑන්ඩ් එකත් එක්ක මේ බෑන්ඩ් එක බැක් කරන මෙන්න මේ ආඩිස් ඩිස්ක්‍රිප්ෂන් එක දෙන්න කියලා ඔයාට පුළුවන් අපිට රික්වෙස්ට් එකක් එවන්න ඔයා ප්‍රසංග වේදිකාවට පිස්සුවෙන් වගේ ආදරය කරන කෙනෙක් නම් ඔයාට අපි මේ සෙෂන් ඉස්සරහා ගීරශ්මි ප්‍රසංගවලදී අනිවාර්යෙන්ම ලබා දෙන්න සූදානම් මේ නම් මතකයිනේ 0.7 0.3 93 5 93 7 අපි ඉන්න හවස 4 වෙනකන් මෙන්න අපි යන්න හදන්නේ සද්දෙටම ඊළඟ සෙෂන් එක අහන්න.

0: ரைட், கிரஷ்மி அஹகிரி அவளோட கேக்குறாங்க. இங்கிரே கங்குலால் சத்சர் அப்படி மெசேஜ் கேக்கோ கிரஷ்மியட்ட இவகேம் ஐபோ வேவா மடப்பாத்த லக்ஷ்மன் தமரா நிஷானி சேத்தனா தேஜாவோர் புஞ்சுபுதா பாகி அவிஷ்க சமக சேரோ வேலை கேடிய சமரசிங் இன்னும் கிளத்தியனும் அரு மங் இஸ்லாத் கீவோ சமஹராய ஹெமதாம தான மெசேஜுக்கு ஹெமதாம ஏ விதியரும் ஃபோர்வர்ட் கரணும் ஏ வேடி ஹரி நேனி ஹெமதாம அப்பி வத்துக்கு அலுத்தின் கதா வேணுவனம் அலுத் வேணுவனம் வினஸ் விதியர மெசேஜ் எக்காக சடஹன் கல்லவன் ஏக ஒயாகிய தீத்தர சந்தோஷ ஹெமதாமனே இக்கம விதியர கீன கொட்டு ஆகி நமனே என் நம மாறு கல்லவன்டேப்பா மெசேஜ் வேணா விதிகிட்ட வேணா சுபபெத்துமா கேக்க அப்படி தான் கரண்ணே மனோ அது என்ன அப்படி ஆனா சிந்து மொக்கா அப்படி காவது எக்கத்து கரகன் அன்னைக்கு வேணா விதிகிட்டே வந்த இது கூட தான் பிடி நேது அப்படி கதாவது எனக்கு எம்மக்தி ரைட். ஐ திங்க் கவுது அளவு சபாத்து ஷோப்பைக்கு இன்னும் ஹர்ஷனவ எக்கத்து கரகன் கீழே மெசேஜ் அதே நம்ம அளவு விவகாரி உங்களுக்கு சபாத்து ஷோப்பைக்கு அந்த பிராண்டுக்கா நினைது ஏகே ஹரி சத்தட்டு அப்படி வாகிடுன்னோ கிளா அப்படி தெதுந்த நிம்ம கியூவே சந்தோஷாய் ஆதரை இக்கட மலா அக்கண்ட ஆகிடுன்னு சத்த வெடிக்கல ஹரி. இட பாஸ்தே பாக்யா பாக்யா நூறின் மெசேஜ் கத்தால தீனோ ஐயே மாத்த ஆகினு கிளா. இட பாஸ்தே செதுல் செதுல் மாத்தரிங் மெசேஜ் கத்தால தீனோ மாவத் இலங்க செஷன் நிகத்து இக்கத்து கர கண்ண கியலா. ஏ வகேம ரத்னபுர வாரியகம தமரா குமாரி கிரஷ்மி குடக் சினேஹசின் நகனமா கீழ தீரும் சினேஹசின் மிதினமா கீழ தீனும் ஏவத்தகத்து கரகான கீழ தமாய் மெசேஜ் கே தாளத்தி நொன்னு தமரா குமாரி ஒன்னு ஏவத்த பீக்கத்து கரகானமா கிரஷ்மிய அஹன் ரைட். இது தவ பயபாகியாக்கு வகை தீன் பிரசங்க வேதிக்காவே ரித்மே அஹகின் இன்ன இது ஒயா ஹெனு தனக்கு இன்னொன்னே அப்படி ஹெனு வானுக்கு இன்னுவனங் மாறு தீனி அப்படி லங்கட என்ன புஞ்சிதையாயி மெசேஜ் கக்தி எனக்கு தமாய் கரண்ண தீனி பிந்து ஹத்த பிந்து துணை அணு துணை பஹ அணு துணை ஹத்தட் அங்குடு குண பெலஸ் கிராமன் கிராமன் இது கொட்ட ரஷ்மி தரிந்த ஹரினி கிராமன் ரஷ்மி தரிந்த ஏதுந்தின தககினி இன்னோ கீழ தமாய் மெசேஜ் எக்காக் தாளதீன் ஏவக் எக்தம் நாரம்மல சிசிக்கு தம்மிக செனரத் இது பாஸ்ஸே சுனில் ஐயா ஆயத்தினே சேலுதினா வகேம மிபிலாவை லக்கண்டஹன ஹெமோம அது எக்கத்து குறைகிற லசன சிந்து செட் எக்காக் தென்ன லக்கண்டனங் சுபிரியாக் தமாய் கீழ தமாய் தம்மிக மெசேஜ் கரலா தீயன் ஆதரை ஆதரை ஹரி. இது தேங்க அடு ஒயாகி மெசேஜ் தமாய் ஒயா கொஹே இந்தல ஹரி மெசேஜ் அத்தியான ஹதரட காலிங் பிந்து ஹதா பிந்து ஐ துணை அணு துணை பஹ அணு துணை ஹதர் அப்ப இக்மெண்ட் மேன வாயில அங்க செஷன் நிக ஹான்
1: தமாய் ரூஹ லேகா கனிட்ருதியனே விண்டி விண்டி குண திலக